பார்ல தட்டு பரிச்சா எஸ்பி பேலா மன்க பத்தி பார்ல தட்டு பரிச்சா நிம்ம தாலே ஆப்பை சங்கா அத்தியாரோலே நில்சா.